Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே. நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐ எம் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், அ பிரீச்சர் அட் த சர்ச் ஆஃப் கிறிஸ்ட் இன் அமளி நகர், திண்டுக்கல், தமிழ்நாடு, அட் இந்தியா. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இந்த 17th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் கண்டினியூ த அக்கவுண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அப்ரஹாம் மேட் இன் பிசி 2028 ஃபார் இஸ் சன் ஐசக்ஸ் மேரேஜ். டுடே வி ஆர் கோயிங் டு கவர் சாப்டர் 24 வர்சஸ் 54-67. இந்த 70th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேறுண்டுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில், கிமு 2028 ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கின் திருமணத்திற்கு செய்த ஏற்பாடுகளை பற்றிய வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். இந்த நாளில நாம் பார்க்க போகின்ற வசனங்கள் ஆதியாகமம் 24:54-67 வரை. கடந்த லாஸ்ட் வீக் வி ஹவ் சீன் ஜெனிசிஸ் 24:53 வெர்ஸ் அஸ் லாஸ்ட். கடந்த வாரம் நாம் வந்து கடைசியாக ஆதியாகமம் 24:53 வரை ஆராய்ந்து முடித்தோம். த ரீட்ஸ், தென் த சர்வன்ட் பிராட் அவுட் ஜுவல்லரி ஆஃப் சில்வர், ஜுவல்லரி ஆஃப் கோல்ட் அண்ட் கிளாத்திங் அண்ட் கேவ் தம் டு ரபேக்கா. ஹி ஆல்சோ கேவ் ப்ரீஷியஸ் திங்ஸ் டு ஹர் பிரதர் அண்ட் டு ஹர் மதர். அந்த வசனம் வந்து இவ்வாறு சொல்லுகிறது, 53rd வசனம், பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய தாய்க்கும் சகோதரனுக்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். நவ் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ அவர் ஸ்டடி ஃப்ரம் வேர்ஸ் 54. இப்பொழுது நாம் 54th வசனத்திலிருந்து நமது ஆராய்ச்சியை தொடர்கின்றோம். திஸ் இஸ் த 10th சப்செக்ஷன் ஆஃப் திஸ் சேப்டர், மிங்லிங் அட் த ஃபீஸ்ட் அண்ட் மேரேஜ் நெகோசியேஷன்ஸ், 54-58 verses. இது இந்த அத்தியாயத்தின் 10th உட்பிரிவு, விருந்தில் ஒன்று கலத்தல் மற்றும் திருமண பேச்சு. 54 வசனத்தை வாசிப்போம். And he and the men who were with him ate and drink and stayed all night. Then they arose in the morning and he said, Send me away to my master. 54th வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதர்களும் பொசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்த அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். This verse marks a pivotal moment of transition in the narrative of finding a bride for Isaac. ஈசாக்குக்கு மணப்பெண் தேடும் நிகழ்வில் ஆதியாகமம் 24 அதிகாரத்தின் 54th வசனம் ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கும் தருணமாக அமைகிறது. This verse highlights the completion of the marriage negotiation and the immediate focus on fulfilling the mission. திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவேறியதையும் அந்த பணியை நிறைவேற்றுவதில் உடனடியாக ஆபிரகாமின் வேலைக்காரன் கவனம் செலுத்துவதையும் இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. The key themes and meaning, முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் அர்த்தங்கள் என்னவென்று பார்க்கும்போது, The confirmation of the covenant. The act of eating, drinking and staying overnight was not just casual hospitality. உடன்படிக்கை உறுதிப்படுத்துதல், உணவு அருந்துதல், பானம் பருகுதல் மற்றும் அங்கு இரவு தங்குதல் ஆகியவை வெறும் சாதாரண விருந்தோம்பல் நிகழ்வுகள் மாத்திரமல்ல. In ancient Near Eastern culture, sharing a meal after a negotiation served as a formal confirmation of the covenant of agreement. பண்டைய அண்மைக்கிழக்கு கலாச்சாரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தின் அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்துதலாக கருதப்பட்டது. It signified that Rebecca's family had officially consented to the marriage, establishing a peaceful fellowship between Abraham's household and theirs. ரெபேக்காளின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டதையும் ஆபிரஹாமின் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் இடையே
ஒரு சுமூகமான உறவு மலர்ந்ததையும் இது குறித்தது. டியூட்டி ஓவர் பிளஷர், இன்பத்தை விட கடமைக்கு முன்னுரிமை. ஆப்ரஹாம் சர்வன்ட் ஆஃபன் கால்ட் அஸ் எலியேசர் ஷோஸ் ரிமார்க்கபிள் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆப்ரஹாமின் ஊழியர் இவர் பெரும்பாலும் எலியேசர் என்ற அடையாளம் காணப்படுகிறார். அவர் வந்து குறிப்பிடத்தக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். த வெரி நெக்ஸ்ட் மார்னிங் ரதர் தன் லிங்கரிங் டு என்ஜாய் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர் ரெஸ்ட் லாங்கர் ஹி இமீடியட்லி ஆஸ்க் டு லீவ். அடுத்த நாள் காலையிலேயே விருந்தவங்களை அனுபவிப்பதிலேயோ அல்லது அதிக நேரம் ஓய்வெடுப்பதிலேயோ காலத்தை கழிக்காமல் அவர் உடனடியாக புறப்பட அனுமதி கேட்கின்றார். அஸ் ஹிஸ்டாரிக் கமெண்டேட்டர்ஸ் நோட், ஹி சோஸ் ஹிஸ் ஒர்க் பிஃபோர் ஹிஸ் பிளஷர், ஷோயிங் தட் எ ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் டஸ் நாட் லைட்டர் வென் த மாஸ்டர்ஸ் பிசினஸ் இஸ் அட் ஹிஸ் ஹேண்ட். வரலாற்று சிறப்பு மிக்க வேதாகம விரிவியலாளர்கள் குறிப்பிடுவது போல அவர் தனது இன்பத்தை விட தனது பணிக்கு முன்னுரிமை அளித்தார். எஜமானின் காரியம் கையில் இருக்கும் போது ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர் வீணாக காலத்தை கழிக்க மாட்டார் என்பதை இது காண்பிக்கிறது. The urgency of God's providence. The servant recognized that God had visibly prospered his journey. தேவனுடைய வழியெண்ணத்தில் அவசரம், தமது பயணத்தை தேவன் வெளிப்படையாக கைகூடி வரச் செய்ததை அந்த ஊழியர் உணர்ந்திருந்தார். Because God had answered his prayer so clearly at the well, he felt a holy urgency not to delay the completion of what God had started. கிணற்றின் அருகே தேவன் தனது ஜெபங்களுக்கு மிக தெளிவாக பதிலளித்திருந்ததால் தேவன் தொடங்கிய காரியத்தை நிறைவு செய்வதில் தாமதம் செய்யக்கூடாது என்ற ஒரு தெய்வீக துரித உணர்வை அவர் கொண்டிருந்தார். He wanted to return Abraham who was anxiously waiting in Canaan. கானான் தேசத்தில் ஆவலுடன் காத்திருந்த ஆப்ரஹாமிடம் அவர் திரும்ப விரும்பினார். God in the ordinary. The verse beautifully blends the miraculous with the mundane. சாதாரண நிகழ்வுகளில் தேவன். இவ்வசனம் அற்புதத்தையும் சாதாரண அன்றாட நிகழ்வுகளையும் அழகாக இணைக்கிறது. ஜபத்திற்கான வியத்தக்க பதில்கள் கிடைக்கிறது. Well, the history features dramatic answers to the prayers. It moves forward through regular human activities, eating, sleeping, waking up and packing for the trip. இந்த வரலாற்றில் சாதாரணமாக ஜபத்திற்கான வியத்தக்க பதில்கள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த வரலாறு சாதாரண மனிதன் நடவடிக்கைகள் மூலம், அதாவது உண்ணுதல், உறங்குதல், விழித்தெழுதல் மற்றும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தல், அதன் மூலமாக இந்த வரலாறு முன்னேறி செல்கிறது. It serves as a reminder that God's sovereign plans are woven into practical day-to-day obedience. நடைமுறைக்குரிய அன்றாட கீழ்ப்படிதலின் ஊடாகவே தேவனுடைய இறையாண்மை மிக்க திட்டங்கள் பின்னப்பட்டிருக்கின்றன என்பதை இது நினைவூட்டுகிறது. Next we go to the verse 55 and 56. But her brother and her mother said, Let the young woman stay with us for a few days, at least 10, after that she may go. 55th வசனம் வர சொல்கிறது. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாள் ஆகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். Verse 56. And he said to them, Do not hinder me, since the Lord has prospered my way. Send me away so that I may go to my master. 56th வசனத்தில் அந்த வேலைக்காரன் சொல்லுகிறார், அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். Genesis 24, 55-56 verses capture a sudden tension in the narrative, highlighting the contrast between human emotion and divine urgency. ஆதியாகமம் 24:55-56 உள்ள இந்த நிகழ்வு வந்து மனித உணர்வுகளுக்கும் தேவனின் அவசர தேவைக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை வெளிப்படுத்தி இந்த வரலாற்றில் ஒரு திடீர் பதற்றத்தை உருவாக்குகிறது. The interaction underscores a profound spiritual truth. இந்த உரையாடல் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை வலியுறுத்துகிறது. When God clearly opened a door and reveals his will, human hesitations and emotional delay must not take the precedence over
ப்ராம்ப்ட் ஒபீடியன்ஸ். தேவன் ஒரு வழியை தெளிவாக திறந்து தமது சித்தத்தை வெளிப்படுத்தும் போது உடனடி கீழ்ப்படுதலுக்கு முன்னதாக மனித தயக்கங்களோ அல்லது உணர்வுபூர்வமான தாமதங்களோ இடம் கொடுக்கப்படக்கூடாது. கீ தீம்ஸ் அண்ட் மீனிங், முக்கிய கருப்புகளும் அர்த்தம். த புல் ஆஃப் நேச்சுரல் அஃபெக்ஷன், இயற்கையான பாசத்தின் ஈர்ப்பு. ரெபேக்காஸ் மதர் அண்ட் ஹர் பிரதர் லாபான் ஆஸ்க் ஃபார் எ டிலே ஆஃப் 10 days ஆர் சோ. ரெபேக்காலும் அவருடைய ரெபேக்காலின் தாயும் அவருடைய சகோதரன் லாபானும் 10 நாட்கள் அல்லது போன்ற கால அளவு தாமதத்தை கூறுகிறார்கள். இந்த ஆன்சியன்ட் நியர் ஈஸ்ட் எ சடன் அண்ட் பெர்மனன்ட் டிபார்ச்சர் மென்ட் தே மைட் நெவர் சி ரெபேக்கா அகெயின் கிவன் த வாஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹாரான் அண்ட் கானான். பண்டைய அண்மை கிழக்கு பகுதியில் ஆரான் மற்றும் கானா நாடுகளுக்கு இடையிலான பெரும் தூரத்தை 500 miles இல்லையா 800 kilometers கருத்தில் கொள்ளும் போது திடீரெனவும் நிரந்தரமாகவும் பிரிந்து செல்வது என்பது ரெபேக்காலை இனி ஒருபோதும் பார்க்க முடியாமல் போகலாம் என்பதை குறித்தது. The requested is deeply human and understandable, born out of natural affection, maternal love and the desire for a proper prolonged farewell. இயற்கையான பாசம், தாய் அன்பு மற்றும் முறையான நீண்டு விடுபடுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் எழுந்த அவர்களின் கோரிக்கை மிகவும் இயல்பானதும் புரிந்து கொள்ளக்கூடியதும் ஆகும். The danger of distraction and delay. While the family's request was emotionally reasonable, it represented a subtle hindrances on the mission. கவனச்சிதறல் மற்றும் தாமதத்தின் ஆபத்து. குடும்பத்தினரின் கோரிக்கை உணர்வுபூர்வமாக நியாயமானதாக இருந்தாலும் அது அந்த பணிக்கு ஒரு நுட்பமான தடையாக அமைந்தது. In spiritual narratives, a request to delay a little while often tests a person's resolve. ஆன்மீக நிகழ்வுகளில் சிறிது காலம் தாமதித்தல் என்பது பெரும்பாலும் அந்த ஒரு நபரின் உறுதியை சோதிப்பதாக அமைகிறது. Lingering can lead to second guessing, changing minds or losing momentum. தாமதிப்பது என்பது முடிவை மறுபரிசீலனை செய்வதற்கோ அல்லது மனதை மாற்றிக்கொள்வதற்கோ அல்லது உத்வேகத்தை இழப்பதற்கோ கூட வழிவகுக்கலாம். The servant's single-minded focus, verse 56. பணியாளரின் அவ்வேலைக்காரரின் ஒருமுகப்பட்ட கவனம், இது 56 காணப்படுகிறது. ஆப்ரஹாம் சர்வன் ஸ்டாண்ட் ஃபார்ம், ஆப்ரஹாமின் பணியாளர் உறுதியாக நின்றார். He counters the emotional plague by pointing directly to the God's hand. அவர் வந்து கர்த்தரின் பயணத்தை வெற்றிகரமாக்கி இருக்கிறார் என்று தேவனின் செயலை நேரடியாக சுட்டிக்காட்டி உணர்வுபூர்வமான அந்த வேண்டுகோளை எதிர்கொள்கிறார். The servant recognized that lingering would be an insult to the swift providence God had just displayed. தேவன் வெளிப்படுத்திய உடனடி வழிநடத்துதலுக்கு தாமதிப்பது என்பது ஒரு அவமதிப்பாக அமையும் என்பதை அந்த பணியாளர் உணர்ந்திருந்தார். His response demonstrates that true faithfulness to God requires striking while the iron is hot. சரியான தர்மத்தை பயன்படுத்திக் கொள்வதே தேவனுக்கு செலுத்தும் உண்மையான விசுவாசம் என்பதை அவருடைய பதில் நிரூபிக்கிறது. Honor to the master. The servant emphasizes his duty to return to his earthly master Abraham. எஜமானருக்கு அளிக்கும் மரியாதை. தனது பூமிக்குரிய எஜமானராகிய ஆபிரகாமிடம் திரும்ப வேண்டிய தனது கடமையை அந்த வேலைக்காரர் வலியுறுத்துகிறார். Abraham was an old man, anxiously waiting to see if the covenant promise of the lineage for Isaac would move forward. Isaac-இன் சந்ததி குறித்த உடன்படிக்கை வாக்குறுதி முன்னெடுத்துச் செல்லப்படுமா என்பதை அறிய அவளுடன் காத்திருந்தார் வயதான அப்ரஹாம். By refusing to delay, the servant prioritizes the peace of mind and purpose of his master over his own comfort or the social expectation of his host. தாமதிக்க மறுப்பதன் மூலமாக அவர் தனது சொந்த சௌகரியத்தையோ அல்லது தன்னை உபசரிப்பவர்களின் சமூக எதிர்பார்ப்புகளையோ விட தனது எஜமானரின் மன அமைதிக்கும் நோக்கத்திற்கும் அந்த வேலைக்காரர் முன்னுரிமை அளித்தார். Now we come to the 57 and 58 verses. 57 reads thus, So they said,
We will call the young woman and ask her personally. இப்ப 57-58 வசனத்துக்கு வருகிறோம். முதல்ல 57 வசனம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. Verse 58. Then they called Rebecca and said to her, Will you go with this man? And she said, I will go. 58 வசனம் சொல்லுகிறது, ரெபேக்காலை அழைத்து நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். Genesis 57-58 verses deliver the final resolution to the standoff between the Abraham servant and Rebecca's family. ஆதியாகமம் 24-57-58 வசனங்கள் ஆபிரகாமின் வேலைக்காரருக்கும் ரெபேக்காளுடைய குடும்பத்தினருக்கும் இடையே நிலவிய இழுபறி நிலையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. பாருங்க, this moment is a massive narrative climax. இந்த தருணம் இந்த வரலாற்றின் ஒரு முக்கிய உச்சகட்டமாக இருக்கிறது. By stepping aside and letting Rebecca make this final decision, the family decides to her choice and her immediate two-word response, I will go, cements her role as a matriarch faith. Rebecca இறுதி முடிவை எடுக்கும்படி அவளை அனுமதித்ததன் மூலமாக குடும்பத்தினர் அவளது விருப்பத்திற்கு மதிப்பளிக்கிறார்கள். நான் வருகிறேன் என்று அவளது உடனடி மற்றும் சுருக்கமான பதில் வந்து ஒரு விசுவாசமுள்ள குடும்ப தலைவியாக அவளது பங்கை உறுதிப்படுத்திற்று. கீ தீம்ஸ் அண்ட் மீனிங், முக்கியமான கருப்பொருள்களும் அர்த்தமும். ரெபேக்காஸ் ஏஜென்சி அண்ட் ஃப்ரீ வில். வெர்ஸ் 57. ரெபேக்காலின் சுய முடிவெடுக்கும் திறன் மற்றும் சுதந்திரமான விருப்பம். 57 வசந்தே வருகிறது. இன் ஆன்சியன் நியர் ஈஸ்ட் கல்ச்சர், Marriages were heavily negotiated by the family patriarchs. பண்டைய அண்மை கிழக்கு கலாச்சாரங்களில் திருமணங்கள் பெரும்பாலும் குடும்பத்தின் மூத்த ஆண்களாலே தீர்மானிக்கப்பட்டன. Well, family had already given legal consent to the union. They decided to let Rebecca settle the dispute over the timing of her departure. அவளது குடும்பத்தினர் வந்து இந்த திருமணத்துக்கு ஏற்கனவே சட்டப்பூர்வமாக ஒப்புதல் அளித்திருந்தாலும் அவள் எப்போது புறப்பட வேண்டும் என்பது குறித்த முடிவை அவளிடமே விட்டுவிட தீர்மானித்தனர். This highlights her personal agency. இது அவளது தனிப்பட்ட முடிவெடுக்கும் திறனை முன்னிலைப்படுத்துகிறது. She is not a passive object being traded. She is actively choosing her destiny. அவள் வெறும் பண்டமாற்று பொருளாகவோ அல்லது செயலற்ற ஒரு நபராக இருக்கவில்லை. மாறாக அவள் தனது எதிர்காலத்தை தானே தீர்மானிக்கிறாள். The step of radical faith, 58 verse. தீவிர விசுவாசத்தின் செயல்பாடு, 58 வசனம். Rebecca's answer, I will go, was extraordinary courageous. நான் போகிறேன் என்ற ரெபேக்காலின் பதிலானது மிகவும் துணிச்சல் மிக்கதாக இருந்தது. She agrees to leave her parents, her brother, her home and everything familiar to travel across a vast desert with a stranger. தன் பெற்றோர், சகோதரன், வீடு மற்றும் தனக்கு பரிச்சயமான எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு அந்நியருடன் பரந்த பாலைவனத்தை கடந்து செல்ல அவள் ஒப்புக்கொள்கிறாள். She is doing this to marry a man she has never seen. What a beauty is this, see? தான் இதுவரை பார்த்திராத ஒரு மனிதனை மணப்பதற்காகவே அவள் இதை செய்தாள். இது எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்க. இது தேவனுடைய கரம் இருக்கிறது. Her response mirrors the radical faith of Abraham himself, who years earlier, left his country and his father's house at God's call. In Genesis 12:1, we have seen already. அவளது இந்த பதில், பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவனின் அழைப்பிற்காக தன் தேசத்தையும் தன் தகப்பனின் வீட்டையும் விட்டு புறப்பட்ட ஆபிரகாமின் தீவிர விசுவாசத்தை எதிரொலிப்பதாக இருக்கிறது. அதை 12:1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Alignment with divine providence. Rebecca's instant willingness shows that God had not only worked on the heart of the servant and the circumstances at the well, but he had also prepared the heart of the bride. தெய்வீக திட்டத்துடன் ஒன்றிணைதல். ரெபேக்காலின் உடனடி சம்மதமானது தேவன் வேலைக்காரரின் இருதயத்திலும் கிணற்றதை நிலந்த சூழலில் மட்டுமல்லாமல்
மணப்பெண்ணின் இருதயத்திலும் செயல்பட்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. Her lack of hesitation proves that she shares the servant's sense of divine urgency. அவளிடம் தயக்கம் எதுவும் இல்லாதது வேலைக்காரனுக்கு இருந்த அதே தெய்வீக அவசர உணர்வை அவளும் கொண்டிருந்தாள் என்பதை நிரூபிக்கிறது. The calling of the bride. மணப்பெண்ணின் அழைப்பு. The calling of the bride. Many theologians and commentators use this passage typologically. அநேக இறையியலாளர்களும் வேதாகம விளக்க உரையாளர்களும் இந்த பகுதியை ஒரு குறியீட்டு நிகழ்வாக கருதுகின்றனர். They see Rebecca as a picture of the church or the believer who hears the report of the distant groom, Christ, through a messenger, the Holy Spirit, chooses to believe without seeing and leaves the old life behind to be united with him. அவர்கள் ரெபேக்காலை சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசியின் அடையாளமாக காண்கிறார்கள். அதாவது ஒரு தூதுவர் பரிசுத்தாவியானவர் மூலமாக தொலைவில் உள்ள மணவாளனை கிறிஸ்துவை பற்றிய செய்தியை கேட்டு அவரை பார்க்காமலேயே விசுவாசிக்க தேர்ந்தெடுத்து அவருடன் இணைவதற்காக தன் பழைய வாழ்வை விட்டு வெளியேறும் ஒருவராக அவளை பார்க்கிறார்கள். Now we come to the 11th subsection of this chapter, sending of Rebecca, verses 59-61. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் 11th உட்பிரிவுக்கு வருகிறோம். ரெபேக்காளை வழி அனுப்புதல், 59-61 வசனங்கள். Let us read the verses first. Verse 59. So they sent away Rebecca, their sister and her nurse, and Abraham's servant and his men. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து, அந்த blessed Rebecca and said to her, our sister, may you become the mother of thousands of 10,000s, and may your descendants possess the gates of those who hate them. Rebecca-வை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைவருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். Then Rebecca and her maids arose, and they rode on the camels and followed the man. So the servant took Rebecca and departed. 61வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்களின் மேல் ஏறி அந்த மனிதருடைய கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்துக் கொண்டு போனான். This verses mark the grand departure sequence of the narrative. Closing this chapter, focus on Aaron and turning to scene towards Cana. இந்த வசனங்கள் வந்து இந்த விவரிப்பின் மாபெரும் புறப்பாட்டு வரிசையை குறிக்கிறது. இது ஆரான் மீதான அதிக இந்த அதிகாரத்தில் ஆரான் மீதான கவனத்தை முடித்து காட்சியை கானான் பக்கம் திருப்புகிறது. This passage presents a formal blessed sending off, where Rebecca officially leaves her past behind her to step into her destiny as a matriarch of Israel. இந்த பகுதி ஒரு முறையான ஆசீர்வதிக்கப்பட்ட வழியனுப்பலை குறிக்கிறது. இதில் ரெபேக்காள் தனது கடந்த காலத்தை அதிகாரப்பூர்வமாக பின்விட்டு இஸ்ரவேலின் குலத்தலைவியாக தனது விதியை நோக்கி அடியெடுத்து முன்வைக்கிறார். கீ தீம்ஸ் அண்ட் மீனிங், முக்கிய பொருள்களும் அர்த்தங்களும். The prophetic blessing, verse 60. இந்த முக்கிய பொருட்களும் அர்த்தங்கள் வரும்போது, முதலாவதாக தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதம். The blessing pronounced by Rebecca's family is deeply prophetic and mirrors the exact covenant promise he made to the Abraham in Genesis 22:17. ரெபேக்காவின் குடும்பத்தினர் கூறிய இந்த ஆசீர்வாதம் ஆழ்ந்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இது ஆதியாகமம் 22:17 தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த உடன்படிக்கை வாக்குறுதிகளை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. A family prays for two things. அவருடைய குடும்பத்தினர் இரண்டு காரியங்களுக்காக ஜீவித்தார்கள். Immense numerical growth, thousands upon thousands. முன்னாவது மிகப்பெரிய எண்ணிக்கை பெருக்கம், கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்னார்கள். And military political victory, possess the cities of their enemies. மற்றும் ராணுவ அரசியல் வெற்றி, அவர்கள் எதிரிகளுடைய நகரங்களை கைப்பற்றுவார்கள் என்று சொல்கிறார்.
though his family, though her family may not have fully understood the divine scope of their words, God used them to confirm that the Abrahamic covenant would flow directly through Rebecca. அவருடைய குடும்பத்தினர் தாங்கள் கூறிய இந்த ஆசீர்வாத வார்த்தைகளின் தெய்வீக நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆபிரகாமிய உடன்படிக்கை நேரடியாக ரெபேக்காள் மூலமாகவே நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்த தேவன் அவர்களை பயன்படுத்தினார். கட்டிங் டைஸ் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் வெர்ஸ் 61. உறவுகளை துண்டித்து முன்னோக்கி செல்லுது. ரெபேக்கா மவுண்டிங் த கேமல்ஸ் signifies immediate action followed her decisive I will go. ரெபேக்காள் ஒட்டங்களின் மீது ஏறுவது நான் போவேன் என்ற அவளது தீர்க்கமான முடிவை தொடர்ந்து எடுத்த உடனடியான நடவடிக்கையை குறித்தது. She doesn't look back. அவள் பின்னோக்கி திரும்பி பார்க்கவில்லை. அக்கம்மேழி ஃபைகர், லைஃப் லாங் நர்ஸ், later identified as Deborah in Genesis 35:8, and her mates, she transitioned from comfort of her father's house to the nomadic lifestyle of the promised land. அவள் திரும்பி பார்க்கவில்லை. தனது வாழ்நாள் செவிலி தாயுடன் அவள் வந்து பின்னர் ஆதியாகமம் 35:8 தெபோரா என்று அடையாளம் காணப்பட்டவள். தெபோராளுடனும் மற்ற பணிப்பெண்களுடனும் அவள் தன் தகப்பன் வீட்டின் சுகபோகம் வாழ்க்கையில் இருந்து வாக்குத்தத்த தேசத்தை நோக்கிய நாடுடி வாழ்க்கை முறைக்கு மாறுகிறார். இது உடனடியான ஒரு மாற்றம். The trust in the messenger, செய்தியாளின் மீதான ஒரு நம்பிக்கை. The face and went with the man, emphasize her total reliance on Abraham's servant to lead her to her new home. அந்த மனிதனுடன் சென்றாள் என்ற சொற்றொடர் தனது புதிய இல்லத்திற்கு அவளை வழிநடத்த ஆபிரகாமின் ஊழியக்காரரை அவள் முழுமையாக சார்ந்திருந்ததை வலியுறுத்துகிறது. In a spiritual sense, it models the walk of faith following a trusted guide through unfamiliar territory toward a promised inheritance. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது பார்க்கும்போது இது விசுவாசத்தின் பயணத்தை முன்மாதிரியாக காண்பிக்கிறது. நம்பகமான வழிகாட்டியை பின்பற்றி அறிமம் இல்லாத பிரதேசத்தின் வழியாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சுதந்திரத்தை நோக்கி செல்வது என்பதே அந்த ஆன்மீக ரீதியான அர்த்தமாக இருக்கிறது விசுவாச பயணம். Then we come to the final subsection of this chapter, 12. Isaac and Rebecca met for the first time. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் கடைசி உட்பிரிவுக்கு வருகிறோம், 12வது உட்பிரிவுக்கு வருகிறோம். ஈசாக்கும் ரெபேக்காளும் முதன் முதலாக சந்தித்தல். First, let us read the verses 62 to 67. Now, Isaac came from the way of Berlahai-Roi, for he dwelt in the south. Isaac தென்தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் Berlahai-Roi, தமிழில் வந்து Lahai-Roi என்று மட்டும் போடப்பட்டிருக்கிறது, ஆனால் Berlahai-Roi என்று வந்திருக்க வேண்டும். பேர்லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு வந்தான். அண்ட் ஐசக் வெண்ட் அவுட் டு மெடிடேட் இன் த ஃபீல்ட்ஸ் இன் த ஈவினிங் அண்ட் ஹி லிஃப்டட் ஹிஸ் ஐஸ் அண்ட் லுக்ட் அண்ட் தேர் த கேமல்ஸ் வர் கம்மிங். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். தென் ரெபேக்கா லிப்டட் ஹர் ஐஸ் அண்ட் வென் ஹி சா ஐசக் ஷி டிஸ்மவுண்டட் ஃப்ரம் ஹர் கேமல். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள். For she had said to the servant, Who is this man walking in the field to meet us? The servant said, It's my master. So she took a veil and covered herself. And 66th verse. And the servant told Isaac all the things that he had done. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியத்தையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். 67th verse. Then Isaac brought her into his mother's tent, Sarah's tent, and he took Rebecca and she became his wife. And he loved her. So Isaac was
கம்ஃபர்டட் ஆஃப்டர் இஸ் மதர்ஸ் டெத். 67 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். தன் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். தீஸ் வெர்சஸ் பிராட் இஸ் மோனுமெண்டல் 67 வெர்ஸ் சாப்டர் டு எ பியூட்டிஃபுல் அண்ட் டீப்லி சாட்டிஸ்ஃபையிங் கன்க்ளூஷன். அதே 64-62 முதல் 67 வரையிலான பகுதிகள் 67 வசனங்களை கொண்ட இந்த முக்கியமான அதிகார அத்தியாயத்திற்கு ஒரு அழகான மற்றும் மனநிறைவான நிறைவை தருகின்றன. The final scene provides the dramatic payoff to the servant's long journey. இந்த இறுதி நிகழ்வு அந்த ஊழியக்காரன் மேற்கொண்ட நீண்ட பயணத்தின் உன்னதமான பலனை வெளிப்படுத்துகிறது. It transition the narrative focus from Abraham's generation to Isaac and Rebecca, securing the next link in God's timeline. இது ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து ஈசாக்கு மற்றும் ரெபேக்கா ஆகிய மையமாக கொண்ட அடுத்த கட்டத்துக்கு விவரிப்பை நகர்த்தி தேவனின் உடன்படிக்கை கால வரிசையில் அடுத்த கண்ணியை உறுதிப்படுத்துகிறது. கீ தீம்ஸ் அண்ட் மீனிங், முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் அர்த்தங்கள். ஐசக் கேரக்டர் அண்ட் மெடிடேஷன் வெர்ஸ் 63. ஈசாக்கின் குணாதிசயம் மற்றும் தியானம் 63 வசனம். ஐசக் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் குவயட் ரிஃப்ளெக்ஷன் வாக்கிங் அவுட் இன் த ஃபீல்ட் இன் த ட்வெலைட் evening to meditate. A Hebrew word often associated with deep prayer of sorrowful mourning. அவர் அந்தி வேளையில் வயலுக்கு சென்று தியானிக்கிறார். இது இங்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய சொல் வந்து பெரும்பாலும் ஆழ்ந்த ஜபம் அல்லது துயரமான புலம்பல் என்பதுடன் தொடர்புடையது. He was living in the Negev near Beer Lahai Roy, meaning Well of the living one who sees me, the same place where God comforted Agar. அவர் பீர்லகாய் ரோயிக்கு, இதன் பொருள் வந்து என்னை காணும் ஜீவனுள்ளவரின் கிணறு. தேவன் ஆகாரை ஆட்சிப்படுத்திய அதே இடமாக இது இருந்தது. அங்கே அருகிலுள்ள நெகு பகுதியில் அவர் வசித்து வந்தார். This shows Isaac as a man of spiritual depth, actively seeking God while grieving his mother. இது தன் தாயின் இழப்பால் துயரிட்டிருக்கும் அதே வேளையில் தேவனை தீவிரமாக தேடும் ஆன்மீக ஆழம் கொண்ட ஒரு மனிதராக ஈசாக்கை சித்தரித்தது. The divine appointment verses 64-65. தெய்வீக சந்திப்பு வசனங்கள் 64 மற்றும் 65. The meeting is highly cinematic. இந்த சந்திப்பு ஒரு திரைப்பட காட்சிக்குரிய ஒரு விறுவிறுப்புடன் அமைகிறது. போத் ஐசக் அண்ட் ரெபேக்கா லுக் அப் அட் த எக்ஸாக்ட் சேம் டைம். ஈசாக்கும் ரெபேக்காவும் ஒரே நேரத்தில் நிமிர்ந்து பார்த்துக் கொள்கிறார்கள், ஒருவரை பார்த்துக் கொள்கிறார்கள். அப்பன் ரியலைசிங் த மேன் வாக்கிங் டுவர்ட் தம் இஸ் ஹர் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், ரெபேக்கா டெமான்ஸ்ட்ரேட்டட் ப்ரொஃபவுண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் கல்ச்சுரல் மாடஸ்டி பை இமீடியட்லி டிஸ்மவுண்டிங் ஹர் கேமல் அண்ட் கவரிங் ஹர் செல்ஃப் வித் ஏ வைல். தங்களை நோக்கி வரும் அந்த மனிதர் தனது வருங்கால கணவர் என்பதை ரெபேக்கா உணர்ந்தவுடன் அவள் மிகுந்த மரியாதையையும் கலாச்சார அடக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக உடனடியாக தன் ஒட்டகத்திலிருந்து இறங்கி முக்காடிட்டு தன்னை மறைத்துக் கொள்கிறார். திஸ் ஜெஸ்டர் சிக்னிஃபைஸ் அ டிரான்சிஷன் ஃப்ரம் அன் இண்டிபெண்டன்ட் உமன் டு எ பெட்ரோத் பிரைட். இந்த செயல் வந்து அவள் ஒரு சுதந்திரமான பெண் என்பதிலிருந்து நிச்சயிக்கப்பட்ட மனப்பெண்ணாக மாறும் நிலையை குறித்தது. The servant final accountability verse 66. ஊழியக்காரரின் இறுதி அறிக்கை வசனம் 26 வசனம் 66. பெயர் குறிப்ப The unnamed servant completed his mission by recounting all he has done. அந்த பெயர் குறிப்பிடப்படாத அந்த ஊழியக்காரர் தான் செய்த எல்லாவற்றையும் ஈசாக்கிடம் விவரிப்பதன் மூலமாக தனது வேலையை நிறைவு செய்கிறார். This is the final act of faithful steward handing over the result of the journey entirely orchestrated by God's providence. தேவனின் பராமரிப்பால் முழுமையாக வழிநடத்தப்பட்ட ஒரு பயணத்தின் பலன்களை ஒப்படைக்கும் ஒரு உண்மையுள்ள பொறுப்பாளரின் இறுதி செயலாக இது இருக்கிறது. The continuation of the matriarchal line verse 67. குடும்ப தலைவியின் வாரிசுரிமை தொடர்ச்சி வசனம் 67.
By bringing Rebecca into the tent of his deceased mother, Sarah, Isaac formally establishes Rebecca as the new matriarch of the covenant family. இறந்து போன தன் தாய் சாராள் தங்கியிருந்த கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்து செல்வதன் மூலமாக ஈசாக்கு ரெபேக்காளை அந்த உடன்படிக்கை குடும்பத்தின் புதிய தலைவியாக முறைப்படி ஏற்றுக்கொண்டார். The verse concludes with a beautiful, rare, emotional detail in ancient text. He loved her and Isaac was comforted. இந்த பண்டைய நூல்களில் அரிதாகவே காணப்படும் ஒரு அழகான உணர்வுபூர்வமான குறிப்புடன் இந்த வசனம் நிறைவேறுகிறது. அவளை நேசித்தான், ஈசாக்கு ஆறுதல் அடைந்தான். ரெபேக்கா பிரிங்ஸ் எமோஷனல் ஹீலிங் டு ஐசக் கிரீப் அந்த யூனியன் இஸ் சீல்ட் இன் லவ். ரெபேக்கா ஈசாக்கின் துயரத்திற்கு உணர்வுபூர்வமான ஆறுதலை அளித்தாள். அவர்களின் இணைவு அன்பினால் உறுதிப்படுத்தப்பட்டது. நவ் வி ஆர் coming to the important section of this lesson. What are the life lesson we learn from the Genesis 24:54-67 verses? இப்பொழுது நாம் இந்த படிப்பின் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இந்த ஆதியாகமம் 24 அதிகாரம் 54-67 வரையிலான பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளும் நமது வாழ்க்கைக்கான பாடங்கள் என்ன? It marks the beautiful culmination of the search for Isaac's bride, detailing Rebecca's decisive departure for her family, a journey across the desert, and an ultimate union with Isaac. இந்த வசனங்கள் வந்து ஈசாக்கிற்கு மனைப்பெண்ணை தேடும் நிகழ்வின் அழகான நிறைவை குறிக்கிறது. இதில் ரெபேக்காள் தனது குடும்பத்தை விட்டு துணிச்சுடன் புறப்படுவது, பாலைவன பயணம் மற்றும் ஈசாக்குடனான அவளது சங்கமம் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன. This passage is rich with practical wisdom, offering profound insights into trust, divine timing and human relationship dynamics. இந்த பகுதியானது நடைமுறை ஞானம் மிக்கதாக இருக்கிறது. இது நம்பிக்கை, தேவனின் கால நிர்ணயம் மற்றும் மனித உறவுகளின் இயல்பு குறித்த ஆழமான புரிந்து கொள்ளுதலை வழங்குகிறது. Here are the key life lessons we can extract from this scriptures. இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான வாழ்க்கை பாடங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். First lesson, act swiftly when God will is clear. ஒன்னாவது பாடம் என்னன்னா, தேவனின் சித்தம் தெளிவாக இருக்கும்போது விரைவாக செயல்படுங்கள். When morning came, Abraham's servant immediately said, "Send me on my way to my master." காலை விடிந்ததும் ஆபிரகாமின் ஊழியக்காரன் உடனடியாக தன் எஜமானிடம் செல்ல என்னை அனுப்பிவீங்கள் என்று கூறினான். Despite Rebecca's family asking to delay her departure for 10 days, the servant insisted on leaving without hesitation. ரெபேக்காவின் குடும்பத்தினர் அவளது பயணத்தை 10 நாட்களுக்கு தள்ளி போட கோரிய போதிலும் அந்த ஊழியக்காரன் தயக்கமின்றி புறப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். When God opens a door and provides clear success or direction, do not permit unnecessary delays. வாழ்க்கை பாடம் என்னதுல, தேவன் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தெளிவான வெற்றியை அல்லது வழிகாட்டுதலை அளிக்கும் போது தேவையற்ற தாமதங்களை அனுமதிக்காதீர்கள். Hesitation can morph into distraction or disobedience. தயக்கம் என்பது கவனச் சிதறலாகவோ அல்லது கீழ்ப்படியாமை உணர்வாகவோ கூட மாற முடியும், மாறக்கூடும். Prioritize your core responsibilities on the path God has set before you over comfort or procrastination. சௌகரியம் அல்லது தள்ளி போடும் மனப்பான்மையை காட்டிலும் உங்கள் முக்கிய பொறுப்புகளுக்கு தேவன் உங்களுக்கு வகுத்த பாதைக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். Second, embrace courageous faith. இரண்டாவது, துணிச்சலான விசுவாசத்தை கையில் கொள்ளுங்கள். When asked if she would leave immediately with a stranger to the distant land, Rebecca answered her family, "I will go." ஒரு அந்நியருடன் தொலைதூர தேசத்துக்கு உடனடியாக செல்ல தயாரா என்று கேட்கப்பட்ட போது ரெபேக்காள் உறுதியாக வருகிறேன் என்று உடனடியாக பதிலளித்தார். She chose to step completely out of her comfort zone based on the unmistakable evidence of God's hand in the situation. அந்த சூழலில் தேவனுடைய கரத்தின் தெளிவான செயல்பாட்டை கண்ட அவள்
தனது சௌகரியமான சூழலை முழுமையாக விட்டுவிட்டு வெளியேறுவதற்கு தீர்மானித்தார். வாட்ஸ் அ லைஃப் லெசன் ஃபார் அஸ் இன் திஸ்? நமக்கு இங்கே உள்ள வாழ்க்கை பாடம் என்ன? வாக்கிங் இன் ஃபெய்த் ரெக்வயர்ஸ் ஸ்டெப்பிங் இன் டு அன்னோன். விசுவாசத்தில் நடப்பதற்கு அறியாத புதிய சூழலுக்குள் அடியெடுத்து வைப்பது அவசியமாகிறது. ட்ரூ ஃபெய்த் டஸ் நாட் டிமாண்ட் டு சீ த என்டையர் ரோட் அஹெட். உண்மையான விசுவாசம் என்பது முன்னால் உள்ள முழு பாதையும் காண வேண்டும் என்று கோருவதில்லை. இட் ட்ரஸ்ட் த கைடு. அது வந்து வழிகாட்டின் மீது நம்பிக்கை வைக்கிறது. பி வில்லிங் டு லெட் கோ ஆஃப் த ஃபேமிலியர் வென் யூ ஆர் கால்டு டு வாக் இன் டு எ நியூ சீசன் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் புதிய கட்டத்துக்குள் நீங்கள் நுழைய அழைக்கப்படும் போது உங்களுக்கு நன்கு அறிமுகமானவற்றை விட்டுக் கொடுக்க தயாராக இருங்கள். அதான் இதுல முக்கியமான பாடம். Third one is maintain healthy boundaries and mutual consent. மூணாவது பாடம் என்னன்னா, ஆரோக்கியமான எல்லைகளையும் பரஸ்பர சம்மதத்தையும் பேணுங்கள். Even in an ancient culture where arranged marriage were standard, Rebecca's family did not force her. They called her and asked for her personal consent. பெரியோர்களை நிச்சயிக்கும் தீர்மானங்கள் வழக்கமாக இருந்த அந்த கால கலாச்சாரத்திலும் கூட ரெபேக்காவின் குடும்பத்தினர் அவளை வற்புறுத்தவில்லை. அவளை அழைத்து அவளது தனிப்பட்ட சம்மதத்தை கேட்டார்கள். லைஃப் லெசன், வாட் இஸ் அ லைஃப் லெசன் இன் திஸ்? காட் வேல்யூஸ் ஹியூமன் ஃப்ரீ வில் அண்ட் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை பாடம் என்ன? தேவன் மனிதர்களின் சுய விருப்பத்தையும் தனிப்பட்ட பொறுப்புகளையும் மதிக்கிறார். இன் யுவர் ரிலேஷன்ஷிப் டெசிஷன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் இண்டிவிஜுவல் ஏஜென்சி அண்ட் சாய்ஸ். உங்கள் உறவுகள், முடிவுகள் மற்றும் தலைமைத்துவத்தில் தனிநபரின் விருப்பத்தை தெரிவு செய்யும் உரிமையையும் எப்போதும் மதியுங்கள். ஹெல்த் ஸ்ட்ரக்சர் வெதர் இன் ஃபேமிலிஸ் ஒர்க் பிளேசஸ் ஆர் சர்ச்சஸ் ஆப்ரேட் ஆன் மியூச்சுவல் ஹானர் அண்ட் வில்லிங்னஸ் ரேதர் தன் கோயசம். குடும்பங்கள், பணியிடங்கள் அல்லது சபைகள் என்ற எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியமான கட்டமைப்புகள் என்பது வற்புறுத்ததால் வருவதில்லை, மாறாக பரஸ்பர மரியாதை மற்றும் விருப்பத்தின் அடிப்படையிலே அவை செயல்படுகின்றன. ஃபோர்த் லெசன், கல்டிவேட் லைஃப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மெடிடேஷன். நாலாவது பாடம் வந்து சிந்தனை மற்றும் தியானம் நிறைந்த வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். At the encouraged approach, they found Isaac out of the field in the evening meditating. அவர்கள் வந்து கொண்டிருந்த போது ஈசாக்கு மாலையில் வயல்வெளியில் தியானம் செய்து கொண்டுவதை கண்டார்கள். Rather than being anxious, frantic or obsessively planning, he was spending quiet time processing his thoughts and connecting with God. கவலைப்படுவது, பதற்றம் அடைவது அல்லது தீவிரமாக திட்டமிடுதலில் மூழ்கியிருப்பதற்கு பதிலாக அவர் அமைதியான சூழலில் தனது எண்ணங்களை சீரமைத்துக் கொண்டு தேவனுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக் கொண்டிருந்தார். What's a life lesson for us in this? In our fast-paced, noisy world, we must intentionally create space for quiet reflection. இதுல நமக்கு வாழ்க்கை பாடம் என்ன? பரபரப்பும் எரிச்சலும் நிறைந்த இந்த உலகத்தில் அமைதியாக சிந்திப்பதற்கான நேரத்தை நாம் திட்டமிட்டு ஒதுக்க வேண்டும். Deep peace and charity are found when we slow down, unplug from distraction and wait patiently on God's timing. வாழ்க்கையின் வேகத்தை குறைத்து கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்களிலிருந்து விலகி இறைவன் தேவனின் காலத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்கும் போதுதான் ஆழ்ந்த அமைதியும் தெளிவும் கிடைக்கின்றன. Fifth lesson, cultivate honor and modesty. ஐந்தாவது பாடம் வந்து கண்ணியம் மற்றும் அடக்கத்தை வளர்த்துக் கொள்ளுதல். Upon realizing she was about to meet her future husband, Rebecca immediately got down from her camel and covered herself with a veil. தன்னுடைய வருங்கால கணவரை சந்திக்க போதை உணர்ந்ததும் ரெபேக்கா உடனடியாக தன் ஒட்டகத்திலிருந்து இறங்கி முக்காடிட்டு தன்னை மறைத்துக் கொண்டாள். This was a profound gesture of respect, humility and modesty. இது மரியாதை, பணிவு மற்றும் அடக்கம் ஆகியவற்றின் ஆழமான வெளிப்பாடாக அமைந்தது. What's a life lesson for us this? Humility and honor are crucial foundations for any lifelong relationship or significant life transition. வாழ்க்கை பாடம் என்ன இதில் நமக்கு கிடைக்கிறது?
வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய உறவுக்கோ அல்லது வாழ்க்கையின் முக்கியமான மாற்றங்களுக்கோ பணிவும் கண்ணியமும் மிக முக்கியமான அடித்தளங்கள் ஆகும். அப்ரோச்சிங் அதர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரிசர்விங் யுவர் சென்ஸ் ஆஃப் பர்சனல் டிக்னிட்டி செஸ் எ ஹெல்தி என்டரிங் டோன் ஃபார் யுவர் இன்ட்ராக்ஷன்ஸ். மற்றவர்களை மரியாதையுடன் அணுகுவதும் சுய கண்ணியத்தை காத்துக்கொள்வதும் நம்முடைய உறவு முறைகளுக்கு ஆரோக்கியமான மற்றும் நிலையான அடித்தளத்தை அமைத்து தருகின்றன. சிக்ஸ் லெசன், ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ளூ பிரிண்ட் ஃபார் எமோஷனல் ஹீலிங். ஆறாவது பாடம் என்ன? உணர்வுபூர்வமான ஆறுதலுக்கான தேவனின் திட்டத்தை நம்புதல். த பேசேஜ் கன்க்ளூட்ஸ் பை நோட்டிங் தட் ஐசக் பிராட் ரெபேக்கா இன்டு ஹிஸ் லேட் மதர் சாரஸ் டென்ட். ஈசாக்கு ரெபேக்காளை தனது மறைந்த தாயார் சாராளின் கூடாரத்துக்கு அழைத்துச் சென்றார் என்பதை குறிப்பிடுவதோடு இந்த பகுதி நிறைவேறுகிறது. He took her as his wife, loved her and was comforted after his mother's death. அவர் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு நேசித்தார், மேலும் அவர் தன் தாயின் மறந்ததற்கு பிறகு ஆறுதல் அடைந்தார். What is a life lesson for us today from this? God understands our grief and orchestrates our season of life beautifully. இதில் நமக்கு கிடைக்கிற வாழ்க்கை பாடம் என்ன? நமது துயரத்தை தேவன் அறிவார். அவரே நமது வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்களை அழகாக வடிவமைக்கிறார். While pain and loss are inevitable, emotional restoration often comes through the new assignments, relationships and blessing that God opens up us in due time. வலியும் இழப்பும் தவிர்க்க முடியாதவர்கள் என்றாலும் உரிய காலத்தில் தேவன் நமக்கு அளிக்கும் புதிய பொறுப்புகள், உறவுகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் மூலமாகவே பெரும்பாலும் உணர்வுபூர்வமான ஆறுதலும் மனமீதும் கிடைக்கின்றன. So we are learning six important lessons from this section of Genesis. எனவே நாம் வந்து ஆறு முக்கியமான பாடங்களை நாம் படித்தோம். இப்ப ஃபர்ஸ்ட், Act swiftly when God's will is clear. ஒன்றாவது, தேவனின் சித்தம் தெளிவாக இருக்கும்போது விரைவாக செயல்பட வேண்டும். Second, embrace courageous faith. இரண்டாவது, துணிச்சலான விசுவாசத்தை கை கொள்ள வேண்டும். Third, maintain healthy boundaries and mutual consent. மூன்றாவது, ஆரோக்கியமான எல்லைகளையும் பரஸ்பர சம்மதத்தையும் பேண வேண்டும். Fourth, cultivate a life of reflection and meditation. நான்காவது, சிந்தனை மற்றும் தியானம் நிறைந்த வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Fifth, cultivate honor and modesty. ஐந்தாவது, கண்ணியம் மற்றும் அடக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Sixth, trust God's blueprint for emotional healing. ஆறாவது, உணர்வுபூர்வ ஆறுதலுக்கு தேவனுடைய திட்டத்தை நம்ப வேண்டும். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His word. If it is the Lord's will, next week, on the same day, at the same time, we will examine the historical records of Genesis chapter 25 regarding the children Abraham had through his third wife, Keturah, and as well as the account of Aaron's death. அவருடைய வசனத்தில் வேறுன்றது என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்தனை முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் அதன் 25 அதிகாரத்தில் ஆபிரகாம் மூன்றாவது மனைவி கேத்துராள் மூலமாக அவர் பெற்ற பிள்ளைகளின் வரலாறு மற்றும் ஆபிரகாமின் மரணம் ஆகியவற்றை குறித்த வரலாற்று பதிவுகளை நாம் ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunderkick and his team for the excellent work.

My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen to this broadcast from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே.

0: பிரியமான தேவ பேர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இக்னைட் ரேடியோ மூலமாக தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் அங்கே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் அர்ப்பணிக்கிறோமாக. அன்பான தேவடைய பிள்ளைகளே, தேவடைய வார்த்தை மிக நமக்கு அற்புதமாகவும் அதிசயத்தை தரப்படியதாக இருக்கிறது. எக்னெட் ஸ்டுடியோ அங்கே அநேக மொழிகள் மூலமாக தேவ வார்த்தைகளை நமக்கு அநேக நாடுகளிலே இரவும் பகலும் பாராமல் அங்கே ஒளிபரப்பு கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அந்த வண்ணமாக விசேஷமாக இந்நாளிலும் நாம் அங்கே தேவடைய வார்த்தைகளை பரப்பதற்கு நம்ம அங்கே அர்ப்பணிப்பதற்கு மிக அதிசயத்தை அற்புதம் செய்வதற்கு தேவன் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நம் சற்று வேதனை வார்த்தைகளை கவனித்து பார்க்கும்போது நாம் தேவனிடத்தில் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் அங்கே மிகவும் அதிசயத்தை பார்ப்பதாக இருக்கின்றோம். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எப்படியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை பாருங்கள். இல்லை ஆனால் இருக்கிறது என்கிற அந்த ஒரு பயன்பாட்டு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும். இல்லை ஆனால் இருக்கிறது, இந்த வார்த்தை யார் அதிகமாக பயன்படுத்துவார்கள் சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துக்குள் ரட்சிக்கப்பட்டு தேவனை முழு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துவார்கள். கிறிஸ்துக்குள் இல்லாதவர்கள், நம்முடைய மெய்யான தேவனை தொழுக செய்யாத ஜனங்கள், அவர்கள் என்ன செய்ய என்று சொன்னால் இல்லை இல்லை என்று சொல்லி விடுவார்கள். எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தாலும் இல்லை என்று சொல்லுவார்கள். நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்வார்கள். ஆனால் தேவனால் தெரிந்துகப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அதிசயத்தை காணக்கூடிய பிள்ளைகள் எப்போதுமே தன் வாழ்க்கையிலே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, ஆனால் அது இருக்கிறது என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஜீவித்து நடத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கின்றோம். பாருங்கள், முக்கிய வசனத்தை நமக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று நாம் வாசிக்கின்றோம். இது ரோமர் 4:17 பார்க்கும்போது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசிக்கிறவருமாய் மருத்தோரிலிருந்து ஈர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாரும் தவப்பனான், நம் எல்லாருக்கும் தவப்பனானான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நல்லா கவனித்து பாருங்கள், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தவப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அந்த வார்த்தையின்படி அவன், அதாவது அந்த ஆபிரகாம் தன் விசுவாசிக்கிறவனாய் இருந்தான், அதை நம்பினான். இல்லை ஆனா இருக்கிறது என்று நம்பினான். அதோட தலைப்பை நீங்க புரிந்து கொண்டிருக்கலாம். மருத்துவரை உயிர்ப்பித்து, அன்றவர இயேசு கிறிஸ்துவை மருத்துவருந்து உயிர்ப்பித்த தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவரை போல் அழைக்கிறவர் இருக்கிறார். இல்லாதவைகளை, எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நம் எதெல்லாம் இழந்து விட்டோம், அங்கே நமக்கு எது இல்லை, அது சரீரப்பிரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நித்திய வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றையும் நமக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு இருக்கிறவராக என்ன செய்யற தேவன் அழைக்கிறா இருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக அவன் என்ன செய்தான், நம்ம எல்லாருக்கும் தோப்பனானான். அவராம் அது எல்லாவற்றையும் அங்கு ஆராய்ந்து பார்க்கிற மிகப்பெரிய அதிசயத்தை செய்வதாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை கொண்டு நாம் சற்று இன்னும் ஆழமாக தியானிப்பதற்கு நம் அர்ப்பணிப்பமாக கவுனிங்கள். நம்முடைய தேவன் எவ்விதமான ஆசிரியர் தரக்கூடிய இருக்கிறார் என்று கவுனிங்கள். பாருங்கள், இல்லாத போல தெரியும் ஆனால் விசுவாசம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு வயதாகிவிட்டது, ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீங்கள் இதை நாம் ஆதியாகமம் 18:10-14 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் போது நமக்கு அங்கே தெரியும். வாசிப்போம், ஆதியாகமம் 18 எடுத்துக்கொள்ளலாம். அதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னோடு சொன்னால், பாருங்கள், 18:10-14 வாசிப்போமாக. அப்பொழுது அவர் ஒரு உருப்போ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திலுக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்வயதாயிருந்தார்கள். சிறுவுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிள்ளை பெறக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு சரீரத்திலே தேவன் பெண்களுக்கு விசேஷமாக அங்கே ஏவாள் மூலமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார்.
1: ஆகையினாலே பூமியில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி ஆற்றலை தேவன் தந்திருக்கிறார். ஒரு ஆண் மூலமாக அது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த பெண்கள் தான் அந்த கருவை சுமக்க முடியும் என்கிற ஒரு தன்மையை இங்கு கொடுத்திருக்கிறார். அந்த கருவையை பாதுகாப்பதற்கு ஒரு வழிபாடு ஸ்திரீகளுக்கு தேவன் மாதந்தோறும் கொடுப்பதை நாம் அறிகின்றோம். அந்த கருமுட்டையை அது மிகவும் அற்புதமாக வழிநடத்துவதற்கும் அது அதிசயங்களை செயல்படுவதற்கும் தேவன் செய்யக்கூடிய உடல் பருவங்களிலே இருக்கின்ற பெரிய மாற்றமாக பெண்களுக்கு அது இருக்கிறது. ஆனால் அது நின்று போய்விட்டால் அந்த கருமுட்டையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை மாதம் மாதம் ஏற்படக்கூடிய அந்த வழிபாடு நின்று விட்டால் அந்த கருமுட்டை செத்ததாக காணப்படும். அது மீண்டும் உயிர்ப்பிக்க வாய்ப்பே இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட வயது சென்ற பிறகு அந்த பெண்களுக்கு அந்த இயல்பாகவே நின்றுவிடும். அந்த கருமுட்டையும் அங்கே செத்து விடுவதாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலை சாராளுக்கும் அவள் அங்கே இளவயதிலிருந்து முதிர் வயது வரைக்குமே அந்த கருமுட்டையை பாதுகாக்கக்கூடிய தன்மை மாதந்தோறும் இருந்தது. ஆனாலும் அந்த வயது சென்ற முதிர் வயது ஆன பிறகு அந்த சூழ்நிலையும் நின்று விட்டது. அதனாலே அந்த கருமுட்டை காக்கக்கூடிய தன்மையுள்ள அந்த பக்குவமுள்ள அந்த மாதந்தோறும் ஏற்படுகிற அந்த வழிபாடு நின்று போனதுனாலே கருமுட்டையும் இறந்து போய்விட்டது என்கிற சரீரப்பிரமாக அறிவுபூர்வமாக பார்க்கும் போது இது நிஜமாக இருக்கிறது. அந்த வண்ணமாகத்தான் அந்த மகள் அதை யோசித்தால் என்னுடைய வழிபாடு நின்று விட்டது, கருமுட்டியும் நான் வயது சென்று விட்டு என்னுடைய இருக்க கருமுட்டியும் செத்து விட்டதே. ஆனாலும் இந்த தெய்வ மனுஷர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பிள்ளை என்னை பிறப்போகிறா என்று சொல்கிறார்களே என்று சொல்லி நினைத்து பார்க்க, அதற்கு சாரால் மட்டுமல்ல இன்னைக்கு வாழக்கூடிய நீங்களும் நானும் கூட நம் சரீரப்பிரமாக வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும் போது நாமும் இந்த சாரை போல் என்ன செய்கிறோம், அங்கே நின்று போகக்கூடிய அந்த சூழ்நிலை வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்கிற எண்ணத்தை நமக்கு உருவாக்கூடியதாக இருக்கிறது. இல்லை ஆண் இருக்கிறது, கவனிக்கிற பிரகாசனம். ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்று எல்லாமே என்னை விட்டு போய்விட்டது, நம்முடைய மதியத்தினாலே நம் செய்த பாவத்தினாலே நம்முடைய அக்கிரமத்தினாலே எல்லாமே என் சூழ்நிலையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லும் போது இல்லை என்கிற அந்த வார்த்தை நமக்குள் தோன்றும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணிக்கும் போது அந்த சிலுவின் பாடுகளை நோக்கி நாம் பயணிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது இல்லாதவர்களை நமக்கு இருக்கிறதாக தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவம். இன்னைக்கு அநேகர் ஏன் வேதாகமத்தை சுமக்கிறார்கள், ஏன் கிறிஸ்துக்குள் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஏன் வாரந்தோறும் தவறாமல் சபைக்கு செல்கிறார்கள், ஏன் அவர்கள் அதிகமாக தேவபக்திக்குள் வாழ்கிறார் என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு காலகட்டங்களிலே எல்லாவற்றையும் இழந்து தவித்த பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை ஊழிக்கார்கள் போதித்து அவர்கள் ஊக்கப்படுத்தும் போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களில் அவர்கள் அங்கே அர்ப்பணிக்கும் போது இல்லாதவர்களை தேவன் இருக்கிறதாக ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற்ற பிறகுத்தான் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதமான காரியத்திலும் தேவனை நம்பி அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது நித்திய வாழ்க்கையை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதை நாம் பிரவேசிக்க முடியும், கிறிஸ்துக்குள் என்னை நித்திய வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்துக்குள் இன்று இருப்பதனால்தான் உலகம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் வாரத்தை முதலாளி சபையை தேடுவதும் இரவும் பகலும் தேவனுக்கு ஜெபிப்பதும் வேதப்படுத்தி வாசிப்பதும் குடும்ப ஜெபங்கள் இப்படி அநேக தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு காலகட்டங்களில் தன் வாழ்க்கையிலே இல்லாத காரியங்களில் தேவன் இருக்கிறதாக நமக்கு தந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்தது. ஆனாலும் சில நேரங்களிலே சாரலை போல நாம் நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனாக இருப்பது பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். ஏன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். இன்பம் என்று சொன்னால் அந்த கருமூட்டை உற்பத்தியாக ஒரு ஆண் குழந்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த காரியம் இனி வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி அந்த மகள் அங்கே பார்த்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே உண்டாவதை நீங்கள் கௌரிங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாரால் நகைத்து தன் கிளையா இருப்பது கிளையா இருக்க பிள்ளைகளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், சாரா நகைத்ததை சாரத்தை பேசாமல் ஆபிரகாமுடைய தேவன் பேசுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்போ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாலார்கள் குமாரன் இருப்பான் என்றார். எவ்வளவு ஒரு உறுதியாக ஆணித்தனமாக விசுவாசத்தோடு சொல்கிறார்கள் பாருங்கள். சரீர பிரமாணத்தில் வாழக்கூடிய தேவ பிள்ளைகள் நமக்கு இல்லை என்கிற எண்ணம் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவ தூதர்கள் தேவனை போற்றக்கூடிய தேவ தூதர்கள் பூமியிலே வார்த்தை இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்பிக்கிறது இல்லை உன்னிடத்தில் இருக்கிறது என்று நமக்கு பகிரங்கமாக சாட்சி சொல்கிறார்கள். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையிலே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாரால் நகித்து நான் கிழவே ஆகிவிட்டேன் என்று சொல்லி இனி எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கிழவே ஆன பிறகு பிள்ளை பெறுவது மெய்யோ என்று நீ எப்படி சொல்லலாம்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கேட்கிறார், சாரால் சொல்வதற்கு எப்படி வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அங்கே அழகா சொல்ல, ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொல்கிறார். மனதேவுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை போதிப்பதும் சரி விசுவாசிப்பதும் சரி, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்பிக்கை இல்லாத போது, தேவனுடைய நம்பிக்கை இழந்தவராக இருக்கும் போது தேவன் வெட்ட வெளிச்சமாக அதை காட்டி விடுகிறார். ஒரு மாயமானமான ஒரு கிறிஸ்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே வெறும் வார்த்தையை மட்டும் பேசிவிட்டு அதை பூரிப்பாக சொல்லிவிட்டு தன் வாழ்க்கையிலே ஒரு இன்பமான தன் வாழ்க்கையை அதை கீழ்ப்படுதல் இல்லாமல் போகும்போது தேவன் வெளிப்படுத்தி விடுகிறார். அதனால் அநேக குடும்பங்கள் பிரிந்து விடுகிறது, தேவ நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறார்கள். மாணவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றும் அநேகருக்குண்டாக இருக்கிறது. தேவனிடத்திலே விசுவாசம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், தேவன் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார், ஆனா அவர் சொன்ன வார்த்தை கீழ்படி இப்படி அவள் போய்விட்டது. இதற்கு தேவன் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் அங்கு அர்ப்பணிக்கும் போது, தேவனே இப்படி வார்த்தையை பேசுகிறேன், இப்படி வார்த்தையை நான் நம்புகிறேன், ஆனால் செயலிலே காண்பிக்காமல் போய்விட்டேன், அதனால என் வாழ்க்கை சீரழிந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் மீண்டும் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் உண்டோ? கண்டிப்பாக தேவன் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். முழு நம்பிக்கையோடு அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மிகப்பெரிய அதிசயங்களை நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்கிறது. பாருங்கள், இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை முடியாது என்று சொன்னாலும் தேவனுடைய வாக்கு திட்டம் நிறைவேறும். முடியாது என்று சொல்லும் போது தேவனுடைய வாக்கு திட்டம் நமக்கு என்ன செய்கிறது? நிறைவேறியதாக இருக்கிறது சொல்லுகிறோம். இரண்டாவதாக, கையில் கொஞ்சம் இருக்கிறது ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இங்கே முதலாவது பார்த்தோம், ஆபிரகாமுடைய விஷயத்துல பார்த்தோம், செத்து போய்விட்டது, அங்கே கருவுருவக்கூடிய அந்த தன்மை இழந்து விட்டது, ஒன்றுமில்லை இல்லை என்கிற அந்த எண்ணம் வந்தது. ஆனால் தேவனுடைய வாக்கு திட்டம் நிச்சயமாகவே உனக்கு ஒரு பிள்ளை பெறுவான் என்று சொல்லி அதை நிறைவேற்றி காண்பதாக பார்க்கின்றோம். இரண்டாவது காரியம், கொஞ்சம் தான் மாவு இருக்கிறது. ஒரு விதைவிடம் கொஞ்சம் எண்ணியும் மட்டும் இருந்தது, மாவும் கொஞ்சம் எண்ணியும் இருந்தது. பாருங்கள், ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று ராஜாக்கள் 17 நாம் இங்கே பார்க்கும்போது 17 அதிகாரம் திருமலர்கள் 12 வசந்த கவுனிகள், அதற்கு அவள் அந்த 7 விதவை பானில் ஒரு பிடி மாவும் கரையத்தில் கொஞ்சம் எண்ணியும் அல்லாமல் எண்ணத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறிக்கொண்டிருக்கிறேன் என்றாள். அன்பான தேவனை இங்கே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மளிடம் சிறிதாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியது என்ன? உன்னிடம் இருப்பது சிறிதாக இருந்தாலும் தேவனுடைய கரத்தில் அது பெருகலாம், அது மிக அதிசயங்களா மாறலாம். ஆகையினாலே அன்பான தேவனே, முதலாவது பார்த்தோம், ஒன்றுமே சாத்தியக்குறை இல்லை, ஆனால் தேவன் மாற்றி அமைத்தார். இது ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற தேசியதையாக இருக்கிறது, அவ்வளவுதான், என்ன வாழ்க்கை முடிந்து விட்டது, நீ ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தேவன் உயிர்ப்பிக்கிறார். இன்னொரு குடும்பமும் இருக்கிறது, இந்த உலகத்திலே நாம் இப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தான் சம்பளம் கிடைக்கிறது, கொஞ்சம் தான் வேலை கிடைக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் வாழ்க்கை, இதைவே தான் என்ன செய்வேன் என்று சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த 7 விதை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் வைத்திருந்தால் ஆனால் தேவனுக்காக அர்ப்பணிக்கும் போது அதை அவர் பெரிதாக மாற்றுகிறார். அந்த பஞ்ச காலங்களிலே அந்த அதிசயத்தை காணும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? மிக
0: அற்புதமான ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளோ, நம்மிடத்துல இருக்கலாம், ஆனால் தேவனை பெரிதாக மாற்ற உதவாதார்கள் என்பதை இந்த வேத வாக்கியத்தில் பார்க்கின்றோம். முதலாவது இல்லை என்று சொல்லும் போது அதை தேவன் விசுவாசமா இருக்கிறது என்று காண்பித்தார். இரண்டாவது, கையில் கொஞ்சம்தான் இருக்கிறது என்று நம்பக்கூடிய குடும்பங்களுக்கும் தேவன் என்ன செய்கிறார், பெரிய அற்புதங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறார். மூன்றாவதாக நாம் கவனிப்போம், வழி இல்லை ஆனால் தேவனுக்கு வழி இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு முன்னால் செங்கல், பின்னால் எகிப்தியர். அந்த கவனித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் இருப்பது செங்கல், ஆனால் பின்னால் எகிப்தியர்கள் என்ன செய்கிறார்கள், யுத்தத்தோடு வருகிறார்கள். இதை நாம் அருமையாக தியானிப்பதற்கு ஏற்ற வேத வாக்கியம் இருக்கிறது. யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே நாம் பார்க்கும்போது 14 கவுனிங்கள் பெரியமரன் யாத்திராக 14 சில வசனத்தை பார்ப்போம். பாருங்கள், அன்றையும் அவர்கள் மோசேவை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும் பெட்டிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்வது என்ன? நாங்கள் எகிப்து இருக்கும் போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்யுங்களே, சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வண்ணாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்து எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். ஏன் இந்த புலம்பல், எதற்காக இவர்கள் இப்படி புலம்புகிறார்கள், என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், இவ் எகிப்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு போவதற்கு வழி இல்லாமல் முன்பாக செங்கல் இருந்திருக்கிறது. இந்த செங்கல் ஆனது அங்கே வழியை உருவாக்கக்கூடியது ஒன்றுமில்லை. கடல் எல்லையிலே வந்துவிட்டால் அவ்வளவுதான், அதன் பிறகு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணினார்கள். பின்னாலே திரும்பி பார்த்தால் எகிப்தியர்கள் அங்கே பெரும் போர்ச்சியவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் என்ன பண்ண, கடல் இருக்கிறது, மரண எல்லைக்குள் வந்து விட்டோம், இனி எகிப்தியர்கள் என்ன செய்வது, சாகரிக்க போகிறார்கள் என்ற முடிவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் மோசேவை நோக்கி இவர்கள் என்ன செய்தார்கள், புலம்ப ஆரம்பித்தார்கள். ஏன் இவர்கள் தேவனை நோக்கி புலம்பவில்லை என்று சொன்னால், தேவன் மோசேவை கொண்டு வழிநடத்தும் போது இவர்கள் மோசையை தான் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்லி அங்கே தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் இவர்கள் மோசேவை நம்பிக்கை வைத்தார்கள். அதனால மோசையை நோக்கி இவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள், நாங்கள் அங்க சித்திருந்தா ஓட எங்கள் குறைக்கிறது, அங்க புதைப்பதற்கு ஒரு இடம் இருந்திருக்குமே, வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாலும் நாங்க என்ன செஞ்சிருப்போம், எகிப்தில் செத்திருப்போமே, இங்கே வந்து அனாதியாய் உணர்ந்ததுக்கு நாங்கள் சாகுறோம் என்று சொல்லி அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது மோசே ஜனங்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மனதேவல பிள்ளைகளே, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்றைக்கும் காணா மாட்டீர்கள் என்று சொன்னார். மனதேவல், எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான வார்த்தை பாருங்கள், கர்த்தர் ரட்சிப்பை நமக்கு தரக்கூடியதா இருக்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம், தேவன் அதிசயங்களை காண செய்கிற தேவன், அற்புதங்களை காண செய்கிற தேவன், அதிசயங்களை மாத்திரம் அல்ல அதை காணும்படியான அவர் கிருபையை நமக்கு தருகிற தேவன் என்று சொல்லி அவர் அவ்வளவு அற்புதமா சொன்னார். இந்த அற்புதத்தை நீங்கள் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள் என்று சொன்னார். பாருங்க, அங்க வந்து இனி நாங்க பொழைக்க மாட்டோம்னு இந்த ஜனங்க சொல்றாங்க, ஆனா மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை யாரு கொள்ள வரலாம் அவங்களும் இனி நீங்க பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. எவ்வளவு விசுவாசத்தோடு வார்த்தை பாருங்கள், பிரியமானவர்கள் வழி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அன்பான பிரியமானவரே, என் வாழ்க்கை இனி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஆபிராம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். கொஞ்சம்தான் இடத்தில் இருக்கிறது, இதை வைத்து நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு விதைவை ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம். இனி இனி வாழ்க்கையிலே வழி இல்லை, இதுதான் முடிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியிடக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றார். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் மேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அப்போ இஸ்ரேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனான அவர்கள் விலக்கி அவர்களுக்கு பின்னாக நடந்தார்.
1: அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தமும் விலக்கி அவர்களை பின்னே நின்றது. பார்வையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நீங்கள் அந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தால், 16 வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் நீட்டி சமுத்திரத்தை பிறந்து விடு. அப்போது இஸ்ரேல் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரை நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களை இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனிலும் அவர் இருதயங்களில் ரதங்களில் குதிரை வீரர்களாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தினரையும் மகிழ்ப்படுவேன். அந்த இராணுவத்தினால் மகிழ்ப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிழ்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியார் அறிவார்கள் என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த செங்கடலை இரண்டாக பிறந்து வனாந்தர வட்டாந்தரத்தில் அவர் நடந்து கொண்டிருக்கும் போது பிடித்தொடுத்து வந்தவர்களையும் பயமுறுத்தாமல் அவங்களை இறுதி கடினப்படுத்தி அந்த ரதங்களை வீரர்களையும் தொடர்ந்து வரச் செய்தார். இவர்கள் அந்த செங்கடலை கடந்து போகும்போது இவர்கள் நடுவிலே அந்த கடலுக்குள்ளாக வரும்போது மாட்டிக்கொண்டார்கள். அது முழுகடித்து விட்டது. காணாதவர்களாக காணப்பட்டார்கள். இதுதான் தேவனுடைய அற்புதம். அன்பான தேவன பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விதமாக ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஜனங்களாக இருந்தாலும் தேவன் அதை நமக்கு என்ன செய்கிறார், பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 4வதாக, உணவு இல்லை ஆனால் தேவனுடைய ஏற்பாடு இருக்கிறது. கவனிங்கள், 5 அப்பங்களும் 2 மீன்களும். யோவான் 6:5-13 வசனங்கள் நீங்க பார்த்தோம் என்று சொன்னால், கொஞ்சத்தை இயேசுவிடம் கொடுத்தால் பலருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கொஞ்சம்தான் இருக்கிறது என்று நினைத்து நம்ம அதை இயேசுவிடத்தில் கொடுத்தோம் என்று சொன்னால் தேவன் அதை நமக்கு பெரிய அற்புதமாக மாற்றி நமக்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நாம் முதலா பார்த்தோம், ஒன்றும் சுத்தம் எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைக்கும்போது ஆபிரகாம் நோக்கு வாழ்க்கைக்கு முன்முதலாக காண்பிக்கிறார் தேவன். கொஞ்சம்தான் என் வாழ்க்கையில் இருக்குது என்று எண்ணும் போது தேவன் அந்த கொஞ்சத்தையும் வல்லவராக மாற்ற இருக்கிறார் என்பதை பார்த்தோம் 7 விதையை கொண்டு. 3வதாக, வலி இல்லை, என் வாழ்க்கையிலே இனி எந்த ஒரு வலியும் தென்படவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களே செங்கடல் மூலமாக தேவன் காப்பாற்றி போலாம் என்று வலி ஏற்படுத்தி கொடுத்து என்ன செய்வோம், சத்துருக்களிலிருந்து காப்பாற்றுவோம் என்று வந்துவிட வேண்டாம். 4வதாக, உணவு இல்லை, என்னதான் சம்பாதித்தாலும் நிம்மதி இல்லை, வாழ்க்கை உணவில் என்று சொல்லும் போது அந்த 5 மீன்களையும் 2 மணிக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களை கொடுத்து அநேகரின் ஓசித்துக் கொள்ள நாம என்ன செய்வோம், தேவனுக்கு எடுத்து வைத்து கொடுத்துக்கும் சகலவசத்தை தேவன் கொடுக்க வல்லவராக வந்து விடணும். 5வதாக, நம்புங்கள், நம்பிக்கை இல்லை ஆனால் உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கிறது. பாருங்கள், லாசரு 4 நாட்களுக்கு கல்லறையில் இருந்தான். யோவான் 11:21-26 38:44 பார்க்கும்படி சொன்னால், மனிதன் முடிவு என்று நினைக்கும் இடத்தில் தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்த முடியும். என் வாழ்க்கையிலே ஒரு முடிவு என்று சொல்லும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறதா, இங்கே அந்த முடிவிலிருந்து உயிர்த்ததான வாழ்க்கை உருவாக்கி கொடுக்க அவரால் முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே அதிசயங்களை செய்கிற தேவன் பெரிய அற்புதங்களை நமக்கு என்ன செய்கிறார், வழிநடத்த வல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், இன்னும் வேதத்தை பார்க்கும் போது மனிதனுடைய முடிவு எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் கூட தெய்வம் நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக்கிறார். பலம் இல்லை ஆனால் தேவனுடைய கிருபை இருக்கிறது. பவுலின் பலவீனத்தில் தேவனுடைய வல்லமே வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய பலவீனம் தேவனுடைய கிருபையை நிறைவேற தடையாக இருக்க வேண்டியதில்லை. பலம் இல்லை என்று சொல்லும் போது பவுலின் சொல்கிறார், பவுலின் பலவீனத்தில் தேவனுடைய வல்லமே வெளிப்பட்டது. 2 கொரிந்தியர்களை வாசித்தோம் சொன்ன 19:9-10 வாசித்து பாருங்கள். நாம் அதை கவனிப்போமாக. 2 கொரிந்தியர் கவனிங்கள், 12 எடுத்துக்கொள்ள முடிச்சு சொன்னார். 2 கொரிந்தியர் 12 அதில் நாம் 9:10 கவனிங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகியால் கிறிஸ்தின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலவீனத்தினால தான் எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது, என் பலவீனத்தினால்தான் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த பலவீனத்திலிருந்து என்னாலே மீள முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசுவிடத்திலே வாருங்கள். உங்களுடைய பலவீனங்களை அவரிடத்துல சொல்லுங்கள். அந்த பலவீனத்தை கொண்டே தேவர்களே அற்புதமாய் வழிநடத்துவா இருக்கிறார். அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆகினாலே நாம் இனிமேல் நாம் சோர்ந்து போக வேண்டாம். என் வாழ்க்கையிலே இந்த பலவீனத்தினாலே என்னவற்றை இழந்து விட்டு என்று சொல்ல வேண்டாம். அந்த பலவீனத்தை கொண்டே தேவன் நமக்கு பலமாய் மாற்று வளரா இருக்கிறார். அவரை நம்பிக்கொண்டே இருப்போம், தேடிக்கொண்டே இருப்போம். எல்லாவற்றையும் என் வாழ்க்கையை கடந்து போய்விட்டது. இதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன். ஆனாலும் தேவன் நம்பிக்கை வைக்காமல் என் பலவீனத்தில் தேவன் பலமாய் தருவார் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நான் கை கொள்ளாமல் போனதுனாலே இன்று வாழ்க்கை அங்கே மிகவும் மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டு விட்டது. இதுக்கு நானே காரணமாக விட்டேன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதே தேவ சமத்திலே மறித்துவிடும் போது தேவனே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை எவ்வளவு உயிர்ப்பிக்கதா இருக்கிறது, ஆனால் ஏற்ற சமயத்திலே அதை நம்பாமல் போய்விட்டேன். அந்த சூழ்நிலையை நடக்கும் போது அது விசுவாசமும் போய்விட்டேன். அதனாலே நான் இழந்து தவிர்க்கிறேன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேலையிலே இதோ இன்றைய பிரச்சனையினால் கண்டிப்பா தேவன் நம்முடைய காப்பாற்ற வளவரா இருக்கிறார். அதிசயங்களை செய்ய வளவரா இருக்கிறார். சோர்ந்து போகாமல் நாம் அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய கருத்து செய்ய வல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் மறந்த வேண்டாம். வேண்டாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் என்றைக்கும் மகிமை உண்டா இருப்பதாக. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பின்னாலே கற்றுக்கொண்ட பாடத்தை நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மறந்து விட வேண்டாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னு சொன்னால் இல்லாதது போல தெரிந்தாலும் நம்முடைய தேவன் இருக்கிறதாக நம்ம அழைக்கிறா இருக்கிறார். நீங்கள் ரோமர் 4:17 எப்போது மறந்து விட வேண்டாம். அதுல மிக முக்கியமான வசனம், இல்லாதவளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். அதை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம், ஏழை விதவி உடைய வாழ்க்கையிலே பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தக்கூடிய விஷயத்திலே பார்த்தோம், லாசரு இறந்து போனான் ஆனா தேவன் உயிர்ப்பித்ததை பார்த்தோம். பவுல் சொல்கிறார், பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆகினாலே முடிவுரை நான் கவனிக்கும் போது பணம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் ஜெபம் இருக்கிறது நம்மிடத்திலே. மனித உதவி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ஆனால் தேவன் இருக்கிறார். வழி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ஆனால் வாக்குத்தம் இருக்கிறது. பலம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ஆனால் அவர் கிருபை இருக்கிறது. நம்பிக்கை குறைந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அதாவது தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், இல்லை என்று உங்கள் கண்கள் சொல்லுவதை விட இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை விசுவாசிங்கள். முடிவாக பிலிப்பியர் 4:19 நீங்க கவனிக்கும் போது தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் மீண்டும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். வரக்கூடிய காலங்களில் இப்போது விசுவாசமான வார்த்தையை கேட்டு நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகம் அடைவோம். இன்று தேவ செய்து மனதை தொற்றுக்கு நம்புகிறேன். இதுல சொல்லப்படுகிற அந்த கான்செப்ட்ல ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த விதத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டுதான் சரி, நம்மிடத்துல ஜெபம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனும் போடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்திருந்திருக்கிறார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சாட்சிகளுள்ள பிள்ளைகளுடைய அநேக வாழ்க்கையை பார்த்தோம். அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல, நமக்கும் தேவன். அந்த ஏழு விதைக்கு தேவன் மட்டுமல்ல, நமக்கும் தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, இன்று நமக்கும் தேவனா இருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் 5:2 வைத்து பராமரித்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையில பராமரிக்கவரா இருக்கிறார். லாசருடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்வதை போல அப்படியே வாழ்க்கையிலே நீ மரணம் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? தெய்வம் லாசரு இருக்கிறது போல அப்படியே வாழ்க்கையில் பெரிய அற்புத வளராக்கிறார். அவளே போல என் விளைவனை விட்டு போகவில்லையே, இந்த விளைவனத்தினாலே நான் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி விளைவனத்தை தேவசனத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பலத்தினாலே தாங்குவார். அதுதான் கிருபை, அதுதான் விசுவாசம். ஆகினாலே எந்த சூழ்நிலையும் ஜெபத்தை விட்டுவிட வேண்டாம், வேத வாசிப்பை விட்டுவிட வேண்டாம். விசுவாச வார்த்தைகளை எப்போது சொல்லிக் கொண்டிருப்போம், இனி உங்கள் வாயிலும் சரி என் வாயிலும் சரி கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாருடைய பிள்ளைகளுடைய வாயிலும் சரி இல்லை என்கிற வார்த்தை வராமல் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நான் பழகுவோம். அதை இல்லாது என்று நினைக்கும் போது தேவன் இருக்கிறது என்று சொல்லும் போது கண்டிப்பாக அதை நமக்கு தருவார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இனி வரப்படி காலம் ஆசிரியப்பட்டுக் கொள்வோம். தேவன் தாமங்களை யாரையோ ஆசிரியப்படுறார்.